கோலாகாரி காரி மாயி மீர மனைவிகார் மதனமான முரளிதாய் கிருஷ்ண ஜெய். மாலஹாரி தாரி மாயி மீர மனைவிகார் கதன மோன முரளிதாரி கிருஷ்ண ஜெய். கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஜெய். ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண.

இருபது தேதி காலரு பின்னுகட்டி ஜாரி கனவடலேது. காலரு பின்னுகட்டி ஜாரி கனவடலேது. பிராபஞ்சக சம்பந்தமு பின்னை தொலையின் க்ஷேத்ர தரிசனம் கூட செல்லனு ஹம்பின். க்ஷேத்ர தரிசனம் கூட